0: இரட்டையே நொமியன ஹட
1: ஆரங்கில் ஜோதி
0: இருதா ராத்திரி ஹட்டட ஹிமாலிக்க ஜோதி ராத்திரியே.